திருகின்னி சாங்கோ வாங்கல தேர்ந்தருந்தி ஆகாமியோரின் தேவரிகரின் இஸ்தின்மோயின்தான் தேம்பதை இந்த